குட் மார்னிங் விலாவுதே நவையாய் வினாடி ஹதாய் ஹலோ ஹலோ சத்யாந்தய உதே பாந்தரம் விடப்பட்டாங்க நஹதன்னி நவைய கியான் உதே பாந்தரது கீழ கல்பனா கிறான் பா சனசுராத வகை தவசுக்கு உதய நவைய கீழ கியான் பாந்தர தமை நேதா ரைட் இனிசாம நிதாசே கிதிரட இன்னும் சனசுராத தவசே கிதிர வெடக் பலக் கரண கமன் நேது கிதிர ஏத்திக்க பொட்டா வெடி புற இன்ன கமன் ரசதேவ கனபுன கமன் கேவன தவசக் பட்டாங்க அரகின தியன்னி திக இனிசாம ஹிதர தரின் ஆதரி ஹிதன சிந்துரிக்க கஹன் உதே பாந்தரம் மே பத்தட இன் அது வெட குடக் கரண தீன் தவசக் அபிட முகத நெத் எஃப்எம் டிஜே நைட் கே வெடி வர வேலா ஃபேஸ் டு ஃபேஸ் அட்டாக் ஷோ கி இந்த அவசி தவந்த வினசாக் கி கப்லாசன வெடக் கரகின ஆவா ஏகன கதா கரண தீனவா இட பாசே கி ஜாகிரஹக்யா நிக்க கதா கரண தீனவா உதே பாந்தரம் சிந்துரிக்க கில்லல மே பத்தர மெசேஜ் எக தானோ ஆட டைம் எக தீனவா தவல் 12 வினக 2711595 தீனோ தக்கல மெசேஜ் எக தான ஹதி திங் அதிதரம் மெசேஜ் கரண தவசனி சனசுலாதி கேல கேன்னே மடத் லோகூட வெடக் நே ஒயா டிகா கிதர வெடக் நோக்கரி இன்ன தவசக் நிசா ஒயாட புலோ 2711595 மெசேஜ் எக தான பங்கவா மத கரண ஓகே அது வால் போஸ்ட் எக தால தீனவா அவில்லா மே வால் போஸ்ட் எக டிகக் வெனஸ் வால் போஸ்ட் எக முகத் கேல பலனனம் ஒயா அன்ன நெதெஃப்எம் ஆபீஷியல் Facebook பேஜ் எகட ஹர்த கிஹில்லா மட கமெண்ட் எக தியன்னுகோ உதேனவே வினாடி 8:00 வேளா ப தவல் 12 வெனிகாங் ஹலோ ஹலோ சத்யந்தே ஹாகின மாதேக்கின்ன நன்னவணி மாம டிஜே அசா

ரைட், வெலாவு தாய வினாடி 45 பலன்னு வெலாவையா நிக்மல நேத. ஹாய், கோமல சாப்பியோத் சிந்துக்கட எக்கத்து கரகான்னு கேல ஹிருணி மெசேஜ் கல்ல தீனவா. ஓகே, மங்க வாபா நீ மாரிங் எக்கத்து கரகான்னா லாஸ்ட் கரகன் தீன சிந்துவட. ஏவகேம ஹாய் கோமல சாயி அப்பி மே வேலாவ வாவாகின் இன்னோ கேல நிஷு லஸ்ஸன் சுட்டி கேல மேக் மெசேஜ் எக்க தால தீனோ யாவத் எக்கத்து கரகான்னா. ஏவகேம ரைட், ஓகே ஹசா அபித் மே வேலாவ ஆவ தமய ஹகினி இன்னே லஸ்ஸனம் லஸ்ஸன சிந்துவா தென்ன கேலா மட்ட மெசேஜ் எக்க தால தீனோ மிஹி மங்க ஆவத் எக்கத்து கரகான்னா. தேங்க்யூ டார்லிங் மெசேஜ் கராடா.

பார்த்துக்கிறோம் சார் அவர்களே. தப்பா எடுத்துக்க கூடாது, பாட்டு எடுத்துடணும்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. பட் எனிவே, இட் இஸ் த கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் அமெரிக்கா டு த நேஷன் டு த இந்தியா டு த அண்டர்கிரவுண்ட் டு த வாட்டர். ஐ வுட் லைக் டு டெல் திஸ் இஸ் எ பியூட்டிஃபுல் சாங்.

வினாடி அதான் விழாவை அப்படின்னா லசன சிந்திரிகா கோனி அம்மா பொடி மேனிக்கே வைஃப் ரோனி இப்பதான் சிகினா இகாவட்ட மல்லி சுரங்க மல்லிகை வைஃப் சமுத்ரா லுக்குதுவ தரோஷி பொடி புதா கல்ப பொடிதோ அபிலாஷே வகிமா கொத்மலே நவ திஸ்பனே கமே ஒக்கோமலா மேகுத்து கிடைக்கான கிழக்கினோ சிந்திரிகா கஹன்ன திக்கோ திக்கா காதரிங் ஒக்கோமலா மேகுத்து கிடைக்கான இகாவட்டோ ஓ கவுதுமே దివ్యా ఏమనే కేక.